விஷ்ணுரா விஷ்ணுரா விஷ்ணு ஸ்ரீமத பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகஸ்ய ஏகதந்தஸ்ய கபில.